இனிமையான கானங்களின் தொகுப்பாக உலா வந்து கொண்டிருக்கிறது. புலரும் பொழுது ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் இளையராஜாவின் இசையமைப்பில் யுவன் சங்கர் ராஜா, பவதாரணி ஆகியோர் குரல்களில் அஞ்சலி.

நேரம் 5:39. ராகமாய் தாழமாய் ஏழு செய் கீதமாய் உலா வந்து கொண்டிருக்கிறது புலரும் பொழுது ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் பவதாரணி மற்றும் குழுவினர் குரல்களில் காதலுக்கு மரியாதை.

நேரம் 5:44. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது புலரும் பொழுது, ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz. வரவிருக்கும் அடுத்த பாடல் ஹரிஹரன் குரலில் பிரியசகி.

சங்கர் மகாதேவன் குரலில் சத்தம் போடாதே திரைப்பட பாடல் கேட்டீர்கள். நிறைவாக மதுபாலகிருஷ்ணன் குரலில் அபியும் நானும்.

புத்தம்புது பூவாக மலர்ந்திருக்கும் இன்றைய நாள் இனிமையான நாளாக அமைந்திட வாழ்த்து கூறி பக்தி கீதங்களை இசைத்திட வருகிறது தேனிசை ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz. விநாயகனை வணங்கி நிகழ்ச்சியை தொடங்கிட வருகிறார் டி எம் சவுந்தரராஜன்.

பக்திமணம் கமலும் நிகழ்ச்சியாக உலா வந்து கொண்டிருக்கிறது. தேனிசை ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில் நேற்று நேரம் 6:14. அடுத்ததாக காத்திருக்கிறார் டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன், திருமாலை வணங்கிட.

நேரம் 6:19. ஆன்மீக கானங்களின் தொகுப்பாக உலாவந்து கொண்டிருக்கிறது தேனிசை ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz. அடுத்த கானத்திற்காக வருகிறார் மகாநதி சோபனா.

நேரம் 6:25. எல்லா வளமும் நலமும் எல்லோரும் பெற்றிட இறைவனை வணங்கி நிற்கும் நேரமாக இது தேனிசை ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz. தேனிசை தரும் அடுத்த பாடல் டாக்டர் கே.ஜே. யேசுதாஸ் குரலில்.

பாம்பே ஜெயஸ்ரீ குரலில் பாடல் ஒலித்து முடித்த இந்த நேரம் 6:34. பக்திமானம் கமழும் நிகழ்ச்சியாக உலா வந்து கொண்டிருக்கிறது தேனிசை ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில். அடுத்ததாக அன்னையை வணங்கிட காத்திருக்கிறார்கள் தேரெழுந்தூர் சகோதரிகள்.

நேரம் 6:37. இல்லம் நாடி வந்து இறை கீதங்களை இசைத்து மகிழ்கிறது தேனிசை ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில். அடுத்ததாக டாக்டர் கே.ஜே. ஜெயசுதாஸ் வருகிறார் அன்னையை போற்றி வணங்கிட.

ஆனந்தமான வாழ்வு வேண்டி ஆண்டவரிடம் மன்றாடும் வேளையாக இது தேனிசை ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்ட் 100.1 MHz. தேனிசு தரும் அடுத்த பாடலை பாடிக்கின்றார் பி. சுசீலா.

இன்பமான வாழ்வு வேண்டி இறையருளை தொழுதிடும் வேளையாக இது தேனிசை ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில். நிலையத்தின் நேரம் 6:49. எஸ்எம் யூசப் குரலில் அடுத்த கானம்.

ராகமாய் தாளமாய் ஏழிசை கீதமாய் பக்தி பாடல்களின் தொகுப்பாக விழா வந்து கொண்டிருக்கிறது தேனிசை ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz. தேனிசையின் நிறைவான கானம் எல்ஆர் ஈஸ்வரி குரலில்

0: நேர்கள் இதுவரை கேட்டு மகிழ்ந்தது தேனிசை. பண்பலையில் இனி தொடர்வது சமஸ்கிருதத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: ஏயம் ஆகாஷவாணி சம்ப்ரதி வார்த்தாஹ ஸ்ரூயந்தாம் பிரவாச்சிகா ரிச்சா ஜா. அத வார்த்தாஹ. பிரதானமந்திரி நரேந்திர மோடி உக்தவான் யத் சேவா பாவனா ராஷ்ட்ரஸ்ய பிரகதேஹ பிரஹத்தமா பிரேரணா சக்தி அஸ்தி. தேன பிரதிபாதிதம் யத் பிரசாசனஸ்ய நவோன்மேஷ பூர்ணாஹ யோஜனாஹ பஞ்சவிம்சதி கோடி நாகரிகான் தாரித்ர்யாத் பஹிஹி ஆனேதும் சஹாயகாஹ பவந்தி. வடநகரதஹ வாராணசி பர்யந்தம் சேவா யாத்ராயாம் கச்சத்பிஹி சேவா யாத்ரிபிஹி சஹ கிருதே ஆபாசிய சம்வாதே பிரதானமந்திரி உக்தவான் யத் பிஎம் கிசான் யோஜனா பவது உதவா பிஎம் சூரியகர யோஜனா ஏதாதிருஷ்யஹ அநேகாஹ யோஜனாஹ ஜனேப்யஹ பிரத்யக்ஷம் லாபம் பிரதாஸ்யந்தி ததா லாபம் அந்திம ஜன பர்யந்தம் ப்ராபயந்தி. பிரதானமந்திரி மோடி உக்தவான் யத் சப்த சத்வாரிஷதிக த்விசஹஸ்ரதம வர்ஷ பர்யந்தம் விகசித பாரதஸ்ய நிர்மாணே யூனாம் மகத்வபூர்ணாம் பூமிகாம் பூர்ணசக்தியா அக்ரே நேதவியம். சஹ உக்தவான் யத் வயம் ராஷ்ட்ர நிர்மாணாய சமர்பிதாஹ ஜனாஹ ஸ்மஹ ததா விகசித பாரதஸ்ய நிர்மாணஸ்ய சங்கல்பேன அக்ரே பிரஸ்தவந்தஹ. கேந்திரிய ஸ்வாஸ்திய பரிவார கல்யாண மந்திரி ஜே பி நட்டா அத்ய நவதில்லியாம் ஆயோஜிதே ஐஷ்மஹ ஆரோக்ய மந்தனே ஆயுஷ்மான் பாரத பிரதானமந்திரி ஜனாரோக்ய யோஜனாயாஹ அஷ்ட வர்ஷ பூர்த்திம் ததா ஆயுஷ்மான் பாரத டிஜிட்டல் மிஷன் இத்யேதஸ்ய அபியானஸ்ய பஞ்ச வர்ஷ பூர்த்திம் உபலக்ஷ்ய கார்யக்ரமே சஹபாகம் கரிஷ்யதி. கார்யக்ரமே ஸ்வாஸ்திய சுரக்ஷாயாஹ அங்கீய ஸ்வாஸ்த்யஸ்ய ச ப்ரமுகேஷு பக்ஷேஷு விவிதாஹ விஷயாதாரிதாஹ விசார விமர்ஷாஹ பவிஷ்யந்தி. ஸ்வாஸ்திய பரிவார கல்யாண மந்த்ராலயேன உக்தம் யத் ஆரோக்ய மந்தனம் இத்யஸ்மின் பாரதஸ்ய அங்கீய ஸ்வாஸ்திய வ்யவஸ்தாம் ஸ்வாஸ்திய சுரக்ஷா தந்திரஞ்ச அதிகம் சுத்ருடீகர்த்தும் உத்திஷ்டானாம் விவித நூதனானாம் உபக்ரமாணாம் ஆரம்பஹ அபி பவிஷ்யதி. சிக்ஷா மந்திரி பிரஹலாத ஜோஷி அத்ய பெங்களூரு நகரே சேவா ஃபர்ஸ்ட் இனோவேஷன் சேலஞ்ச் இதி சேவா பிரதம நவோன்மேஷ அஹ்வானம் உத்காடயிஷ்யதி. சிக்ஷா மந்த்ராலயேன உக்தம் யத் அயம் உபக்ரமஹ யுவஜனான் ஸ்வசமுதாயேஷு வித்யமானானாம் சமஸ்யானாம் சமாதானோபாயான் அன்வேஷ்டும் தான் பரீக்ஷித்தும் பரிஷ்கர்த்தும் ச ததா வியாபகஸ்தரே கார்யான்வயனாய ப்ரோத்சாஹிஷ்யதி. உத்தரப்பிரதேச அந்தாராஷ்ட்ரிய வியாபார பிரதர்ஷன்யாஹ சதுர்த்தம் சன்ஸ்கரணம் அத்ய உத்தரப்பிரதேசஸ்ய கிரேட்டர் நொய்டா நகரே ஸ்திதே இண்டியா எக்ஸ்போ சென்டர் அண்ட் மார்ட் இத்யத்ர ஆரப்ஸ்யதே. கேந்திரிய கிரஹ மந்திரி அமித ஷாஹ ததா உத்தரப்பிரதேசஸ்ய முக்யமந்திரி யோகி ஆதித்யநாத பஞ்ச திவசீயஸ்ய அஸ்ய ஆயோஜனஸ்ய உத்காடனம் கரிஷ்யதஹ. விதேஷ மந்திரி டாக்டர் எஸ் ஜெயசங்கர நியூயார்க் நகரே சயுக்த ராஷ்ட்ர மகாசபாயாஹ அதிவேஷனானந்தரம் என்டிக்வா பார்புடா இத்யஸ்ய பிரதானமந்திரிம் கேஸ்டன் பிரவுன் இத்யேதம் மிலிதவான். சாமாஜிக சஞ்சார பட்டலே பிரகாஷிதே ஏகஸ்மின் சந்தேஷே டாக்டர் ஜெயசங்கர உக்தவான் யத் விகாச சஹகார க்ஷமதா நிர்மாணம் ததா ஜலவாயு பரிவர்த்தனம்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேர்களின் 100.1 MHz எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் இன்று இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம். நிகழ்ச்சி நிரல் காலை 7:15 திரை இசை, 7:30 அச்சவரை செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல், 8:30 திரை கானம், 9:00 அரங்கிசை. இதில் திசூர் டிஎஸ்டி செல்வரத்தினம் அவர்களின் நாகஸ்வர இசை, கோவிலூர் கே வி பழனிவேல் அவர்கள் தபல், 10:10 விஸ்வதர்ப்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 12:00 திரை கானம், 11:30 மல்லை பூதண்டா தெலுங்கு நிகழ்ச்சி. இதில் ஆச்சாரியா பி கோபிநாத் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். உடன் உரையாடுபவர் ஜீலலிதா அவர்கள். 12:40 மெல்லிசை, பிற்பகல் 1:10 இசை மலர். இதில் கீதா கூப்பன் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள், டாக்டர் எம் நர்மதா அவர்கள் வயலின், வி ஆர் ஜெயக்குமார் அவர்கள் மிருதங்கம். 2:30 திரை காணம், 3:00 மதுரம் மதுரம் ஈ சமயம் தெலுங்கு நிகழ்ச்சி, 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கர் சமாச்சார், 4:30 பரிக்கிரமா செய்தி தொகுப்பு. இவை மூன்றும் டெல்லி அஞ்சல். மாலை 5:00 அரங்கிசை, ஏவிஆர் ரந்தினி, ஏவிஆர் ரோஷினி ஆகியோரின் பாட்டு கேட்கலாம். மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், களக்காடு கே ஆர் ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிரல், 6:10 விஸ்லேஷன், 6:30 11:10 மார்க்கெட் மந்த்ரா. இவை இரண்டும் டெல்லி அஞ்சல். 7:10 இளைய பாரதம், ஆர் சஹானா அவர்களின் பாட்டு, தொடர்ந்து எஸ் ஸ்ரீநிகேதனா அவர்களின் பாட்டு. 7:45 திரைப்பட பாடல், 7:50 செய்தி கதம்பம், 8:10 மக்கள் பணி தொடங்கி நாட்டுப்பணி வரை டெல்லி செய்தி பிரிவு சிறப்பு நிகழ்ச்சி, 9:15 ஸ்பாட்லைட், 9:30 கரண்ட் அஃபேர்ஸ், 10:10 விஸ்வதர்ப்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:40 திரை கானம். நேர்களே, இதுவரை இந்த அலைவரிசையில் இன்று இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம் நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.
2: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11:00 ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று 8:00 ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11:00.
3: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று,
4: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி,
3: மூளை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
4: இந்த கதையில் மாற்றமில்லை,
3: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
4: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
3: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை,
4: இலவசமாக கண்டுகளிப்போம்.
1: நேர்களில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும் கேட்டு ரசிக்கலாம். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தெலுங்கில் செய்திகள்.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 முதல் 40 உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி: அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய 3 தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம்: பொது பிரிவினருக்கு ₹354, SC/ST பிரிவினருக்கு ₹266, GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் In favor of Drawing and Disbursing Officer, All India Radio, Chennai என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில்
2: அக்டோபர் மாதம் 5
1: காலை 11 முதல் மாலை 4 வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
0: The Head of Programs,

0: நிகழ்ச்சி பிரிவு தலைவர், புரோகிராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
1: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR சென்னை, instagram.com/AIR சென்னை மற்றும் twitter.com/AIR சென்னை ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
0: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
1: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வமுள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
0: ஆர்வமுள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
2: ராகம் தேடும் பல்லவி படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியுள்ள பாடல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: 9 வரை கேட்டு ரசிப்போம் இனிமையான திரை இசைப்பாடல்கள் திரைகானத்தில். முதலாவதாக கன்னத்தில் முத்தமிட்டால் பட பாடல், பாடியிருப்பவர் ஜெயச்சந்திரன் குழுவினருடன்.

0: பர்சனல் லோன் ஆஃபர்.
1: மறுபடியுமா இதையும் பிளாக் பண்ற?
0: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
1: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
2: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
1: அப்ப நான் என்ன பண்றது?
2: கால் அட்டெண்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ், அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
1: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
2: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
3: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
4: ஈவன் படத்திற்காக உன்னி கிருஷ்ணன் மாத்தங்கி பாடியுள்ள பாடல்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு, புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு.
1: நேரம் 8:45, 40 நொடி. ஆகாஷவாணி 100.1 MHz FM கோல்ட் வழங்கிக் கொண்டிருக்கும்

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: இப்பணிக்கு 20 முதல் 40 வயதுக்கு உட்பட்டவர்கள் விண்ணப்பிக்கலாம்.
0: கல்வி தகுதி: அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இடைநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும்.
0: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு 266 ரூபாய், ஜிஎஸ்டி உட்பட.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் அக்டோபர் 5 காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை, அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
0: நிகழ்ச்சி பிரிவு தலைவர், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு,
1: அரையன் 27,
0: ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை,
1: மயிலாப்பூர், சென்னை 4.
2: नमस्कार, मैं हूं कैलाश खेर और आकाशवाणी के सभी श्रोताओं को मेरा बारंबार प्रणाम। और भारत की सेना को समर्पित ये मेरा गीत भारतीय सेना, जो तीनों सेनाओं को समर्पित है, हर देशवासी को समर्पित है तथा भारत के हर सैनिक को समर्पित है, पैरामिलिट्री के अर्धसैनिक बलों के हर सैनिक को समर्पित है, रक्षा मंत्रालय से लेकर देश के एक एक नागरिक को ये गीत समर्पित है। हमारे देश की भावनाओं के अनुरूप हमारी भारत की सेनाओं के गौरव का गान और स्तुति ही यह गीत है। रग रग में जोश भर देने वाला यह गीत हमारे हर भारतीय को समर्पित करता हूं। मैं हूं आपका कैलाश खेर।
3: अम्य शक्ति एवं शौर्य की पहचान है भारतीय सेना, जल थल गगन की रक्षा का वरदान है भारतीय सेना, हर संकट का समाधान है भारतीय सेना, भारत का गौरव है, स्वाभिमान है भारतीय सेना।

0: திரைகானம் கேட்டும் மீண்டும் திரை இசை பாடல்களை இன்று காலை 10:30 மணிக்கு சுகமான ராகங்களில் கேட்டு ரசிக்கலாம். 100.3 MHz FM கோல்ட் அலை வரிசையில் அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும்.
1: ஆகாஷ்வாணி, நேரம் 9 மணி. அரங்கிசை. தேசூர் DST செல்வரத்தினம் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். கோவிலூர் KV பழனிவேல் அவர்கள் தவில். அருள்புரி ஐங்கரணே. சரஸ்வதி ராகத்தில் அமைந்த பாபநாசம் சிவன் பாடலுடன் நிகழ்ச்சி ஆரம்பம். ஆதிதாளம்.

நேரம் 9:31:10. அரங்கிசை நிகழ்ச்சியில் தேசூர் டிஎஸ்டி செல்வரத்தினம் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கோவிலூர் கே வி பழனிவேல் அவர்கள் தவில். நிகழ்ச்சியில் இனி சேஷாச்சல நாயக்கம், முத்துசுவாமி தீக்ஷதர் கிருதி, வராளி ராகம், ரூபகதாளம்.

வராளி ராகத்தில் முத்துசுவாமி தீக்ஷதர் கிருதி ஒலித்தது. நிறைவாக இயல் இசையிலுசித்த அருணகிரிநாதர் திருப்புகழ் தேஷ் ராகம் ரூபகதாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை தேசூர் டிஎஸ்டி செல்வரத்தினம் அவர்களின் நாகஸ்வர இசையை கேட்டோம். கோவிலூர் கே.வி. பழனிவேல் அவர்கள் தவில்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: 11 மணி வரை கேட்டு ரசிக்கலாம் சுகமான ராகங்கள். முதலில் வருகிறது மன்னன் படப்பாடல். பாடியிருப்பவர்கள் SP பாலசுப்ரமணியம், சுவர்ணலதா.

0: பர்சனல் லோன் ஆஃபர்
1: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
0: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்,
1: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
2: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
1: அப்ப நான் என்ன பண்றது?
2: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் தான் ஆகும்.
1: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
2: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
3: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
4: அடுத்து சின்ன கவுண்டர் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம், பி சுஷீலா பாடியுள்ள பாடல்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம்

0: மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள் DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு.
1: சுகமான ராகங்கள் ரசித்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்து நாடோடி தென்றல் படத்திற்காக இளையராஜா மனு எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல்.
2: மணியே மணிக்குயிலே மாலை இளங்கதிரழகே, கொடியே கொடிமலரே

நேரம் 10:48 35 ஆகாஷவாணி 100.1 MHz FM கோல்டு அலைவரிசை வழங்கிக் கொண்டிருக்கும் சுகமான ராகங்கள் ரசித்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்து ஆவாரம் பூ படப்பாடல் பாடியிருப்பவர் இளையராஜா.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: இப்பணிக்கு 20 முதல் 40 வயதுக்கு உட்பட்டவர்கள் விண்ணப்பிக்கலாம்.
0: கல்வி தகுதி: அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும்.
0: விண்ணப்ப கட்டணம்: பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு 266 ரூபாய், ஜிஎஸ்டி உட்பட.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
2: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் அக்டோபர் 5 காலை 11 முதல் மாலை 4 வரை,
1: அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
0: நிகழ்ச்சி பிரிவு தலைவர், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு,
2: அறை எண் 27,
0: ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை,
2: மயிலாப்பூர், சென்னை 4.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு, புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு.
1: மதுர படத்திற்காக மது பாலகிருஷ்ணன் சாதனா சர்கம் பாடியுள்ள பாடல்.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 முதல் 40 உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி: அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இட

0: முதுநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய மூன்றடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய், GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆஃபீஸர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில்
2: அக்டோபர் 5 தேதிக்குள்
1: காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
0: The Head of Programs, நிகழ்ச்சி பிரிவு தலைவர், Program Coordination Section, நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
1: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
0: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
1: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
0: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
3: நேரம் 11:40. ஆகாஷ்வாணி 100.1 MHz FM கோல் வழங்கிக் கொண்டிருக்கும் திரைகானத்தில் நிறைவாக கண்டு கொண்டேன் படப்பாடல் பாடியிருப்பவர்கள் ஹரிஹரன், மகாலட்சுமி ஐயர்.

இகழ்பவர்கள் பின்னே பணிந்து நிற்பது ஒருவனுக்கு புகழும் தராது, மேலுலக இன்ப வாழ்க்கைக்கும் செலுத்தாது. அப்புறம் என்ன? குறள் எண் 966 அதிகாரம் மானம்.

0: இகழ்பவர்கள் பின்னே பணிந்து நிற்பது ஒருவனுக்கு புகழும் தராது, மேலுலக இன்ப வாழ்க்கைக்கும் செலுத்தாது. அப்புறம் என்ன? குறள் எண் 966 அதிகாரம் மானம்.
1: குறளமுதம் பருகினோம். நேர்களே, 100.1 MHz FM கோல்டு அலைவரிசையில் இன்று இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம் நிகழ்ச்சி நிரல். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து திரை கானம், 12:40 மெல்லிசை, பிற்பகல் 1:10 இசை மலர். இதில் கீதா குப்பன் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் இடம்பெறும். டாக்டர் எம் நர்மதா அவர்கள் வயலின், வி ஆர் ஜெயக்குமார் அவர்கள் மிருதங்கம். 2:30 திரை கானம், 3:00 மதுரம் மதுரமி சமயம் தெலுங்கு நிகழ்ச்சி, 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கர் சமாச்சார், 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு, இவை மூன்றும் டெல்லி அஞ்சல். மாலை 5:00 அரங்கிசை, இதில் ஏவிஆர் ரந்தினி, ஏவிஆர் ரோஷினி ஆகியோரின் பாட்டு இடம்பெறும். மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், களக்காடு கே ஆர் ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிரல், 6:10 விசிலேஷன், 6:30 11:10 மார்க்கெட் மந்த்ரா, இவை இரண்டும் டெல்லி அஞ்சல். 7:10 இளைய பாரதம் இளைஞர் இசை, இதில் ஆர் சஹானா அவர்களின் பாட்டு, தொடர்ந்து எஸ் ஸ்ரீநிகேதனா அவர்களின் பாட்டு. 7:45 திரைப்பட பாடல், 7:50 செய்தி கதமம், 8:10 மக்கள் பணி தொடங்கி நாட்டு பணி வரை.

செய்தி பிரிவின் சிறப்பு நிகழ்ச்சி. 9:15 ஸ்பாட்லைட், 9:30 கரண்ட் அஃபேர்ஸ், 10:10 விஸ்வதர்ப்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், இவை இரண்டும் டெல்லி அஞ்சல், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், இது இரவு 11:40 திரைக்கானம். நேர்களே, இதுவரை இந்த அலைவரிசையில் இன்று இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம் நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். தொடர்கிறது திரைக்கானம். முதலில் தில்லானா மோகனாம்பாள் படப்பாடல் பாடியிருப்பவர் பி. சுஷீலா.

0: லோன் ஆஃபர்.
1: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
0: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
1: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
2: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
1: அப்ப நான் என்ன பண்றது?
2: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் தான் ஆகும்.
1: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
2: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
3: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
4: திரைக்கானத்தில் அடுத்து எங்க வீட்டு பிள்ளை படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பி சுஷீலா பாடியுள்ள பாடல்.

0: Good night.
1: Good night.
2: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு, புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு.
1: நேரம் 12:16:25. ஆகாஷவாணி 100.1 MHz FM கோல்ட் வழங்கிக் கொண்டிருக்கும் திரைகானம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்து இருமலர்கள் படப்பாடல் பாடியிருப்பவர் TM சௌந்தரராஜன்.

பதனி சனித தன தஜம் தப ஜோத தஜம் ஜம் பதனி பத பஜம் தஜம் பம தனகு ஜம் ஜம் பமபதீம் தகிட நிதம ஜம் தரித சனித குக்கும் தகிட கரிணி தஜம் பதனி சதஜம் தரிகம தகிட ஜம் கரிணி ததரித ஜம் ரிகம ப பத தஜம் தணம் சகரி நிரித தன தாப ஜனும் தரிகம பதனி சாரி கதி நீத கதி கிணத்து சரி காம ப

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: இப்பணிக்கு 20 முதல் 40 வயதுக்கு உட்பட்டவர்கள் விண்ணப்பிக்கலாம்.
0: கல்வி தகுதி: அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும்.
0: விண்ணப்ப கட்டணம்: பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு 266 ரூபாய், ஜிஎஸ்டி உட்பட.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR சென்னை, instagram.com/AIR சென்னை மற்றும் ட்விட்டர்

0: காம் ஏஐஆர் சென்னை ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
1: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
2: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் அக்டோபர் மாதம் 5ஆம் தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை,
0: அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
1: நிகழ்ச்சி பிரிவு தலைவர், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு,
2: அறை எண் 27,
1: ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை,
2: மயிலாப்பூர், சென்னை 4.

அடுத்து சுனந்தா ராமதாஸ் டிஎல் தியாகராஜன் பாடியுள்ள பாடல். பாடலை இயற்றியுள்ளார் காளீஸ்வரன். பாடலுக்கு இசை கே. பத்மநாபன்.

மெலிசையில் நிறைவாக டி என் கிருஷ்ணச்சந்தர் லதாராஜ் பாடியுள்ள பாடல். பாடலை இயற்றியுள்ளார் சுப்பிரமணியம். பாடலுக்கு இசை எல் சுப்பிரமணியம்.

0: ஆகாஷவாணி நேரம் 1:10 100.1 மெகாஹெர்ட்ஸ் FM கோல்ட். இசை மலர் இன்றைய நிகழ்ச்சியில் கீதா கோப்பன் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்கலாம். டாக்டர் எம் நர்மதா அவர்கள் வயலின், வி ஆர் ஜெயக்குமார் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சிக்கு துவக்கமாக கழித்து கலந்ததோர் என தொடங்கும் அப்பர் விருத்தம், தொடர்ந்து மாதர் மடப்பிடியும் என தொடங்கும் திருஞான சம்பந்தர் தேவாரம்.
1: கழித்து கலந்ததோர் காதற்க

நேரம் 1:33 ஆகாஷவாணி 100.1 MHz FM கோல்ட். இன்றைய இசைமலரில் கீதா குப்பன் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். டாக்டர் எம் நர்மதா அவர்கள் வயலின், வி ஆர் ஜெயக்குமார் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் அடுத்து தளிர்போல் மெல் அடியான் எனத் தொடங்கும் சுந்தரர் விருத்தம், தொடர்ந்து வானவர்கள் எனத் தொடங்கும் சம்பந்தர் தேவாரம்.

இன்றைய இசை மலரில் இதுவரை கீதா குப்பன் அவர்கள் பாடிய பக்தி பாடல்கள் கேட்டும், டாக்டர் எம் நர்மதா அவர்கள் வயலின், வி ஆர் ஜெயக்குமார் அவர்கள் மிருதங்கம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்ட்.
1: திரைகானம் கேட்கலாம். முதலில் சில்லுன்னு ஒரு காதல் திரைப்படத்திற்காக ஏ.ஆர். ரகுமான் பாடியிருக்கும் பாடல்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு, புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு.
1: அந்நியன் திரைப்படத்திற்காக சங்கர் மகாதேவன் அரினி பாடியிருக்கும் பாடல்.

நேரம் 2:44. ஆகாஷ்வாணி எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் திரைகானம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து ஒரு கல்லூரியின் கதை திரைப்படத்திற்காக ஹரீஷ் ராகவேந்தர் பாடியிருக்கும் பாடல்.

0: நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு, புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு.
1: நிறைவாக திருவிளையாடல் ஆரம்பம் திரைப்படத்திற்காக ஹரிஷ் ராகவேந்திரா பாடியிருக்கும் பாடல்.

0: திஸ் இஸ் ஆகாஷ்வாணி. தி நியூஸ் ரெட் பை அனுஜா குமார். Prime Minister Narendra Modi has said that Viksit Bharat can be realized only with the contribution and participation of everyone. Mr. Modi made these remarks during a virtual interaction today with Seva Yatris traveling on the Yatra from Varanasi to Vadnagar under Seva Sankalp Abhiyan. Mr. Modi highlighted that Vadnagar gave him the values that shaped his life, while Kashi added countless colors of service to those values. He expressed happiness that young people are also enriching this journey with the many colors of service.
1: Hame Atmanirbhar Bharat banana hai. Chunautiyan aayegi. Chunautiyon ko chunauti dene ka to sanskar lekar ke hum chale hain. Isliye hame har din ek nayi urja lekar seva bhav ke sath rashtra kalyan, rashtra seva ka kaam, jan seva se rashtra seva. இஸ் மந்திர ஜீனா இஸ் யாத்திரா மேபி ஜித்தனை ஜாதா லோகோ கோ சேவா கே காம் மே ஜோடேங்கே யே யாத்திரா உத்தனி ஜாதா சஃபல் ஹோகி.
0: தி பிரைம் மினிஸ்டர் சேட் தட் ஓவர் தி பாஸ்ட் 12 இயர்ஸ் தி

0: பர்சனல் லோன் ஆஃபர்
1: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
0: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
1: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
2: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
1: அப்ப நான் என்ன பண்றது?
2: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரிய செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
1: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
2: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
3: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
4: வருஷம் 16 திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா குழுவினர் பாடியிருக்கும் பாடல்.
5: சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சர

நேரம் 5 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலியின் 100.1 MHz FM கோல்டு அலைவரிசை அரங்கிசை நிகழ்ச்சியில் ஏவிஆர் ரந்தினி, ஏவிஆர் ரோஷினி ஆகியோரின் பாட்டு கேட்கலாம். மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், களக்காடு கே.ஆர். ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம். முதலில் நின்னே பஜன, நாட்டை ராகம், ஆதி தாளம், தியாகராஜர் கீர்த்தனை.

நேரம் 5:30. ஆகாஷ்வாணி எஃப்எம் கோல்டு வழங்கி கொண்டிருக்கும் அரங்கிசை நிகழ்ச்சியில் ஏவிஆர் நந்தினி, ஏவிஆர் ரோஷினி ஆகியோரின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், களக்காடு கே ஆர் ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம். தொடர்ந்து எந்துக்கோ நீ மனசு, தியாகராஜர் கீர்த்தனை, கல்யாணி ராகம், ஆதி தாளம்.

நிறைவாக ராமகிருஷ்ணா திலாங்ராங்கம் மிஸ்ரச்சாப்பு தாளம் புரந்தரதாசர் தேவர் நாமா.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை ஏவிஆர் ரந்தினி, ஏவிஆர் ரோஷினி ஆகியோரின் பாட்டு கேட்டீர்கள். மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், களக்காடு கே ஆர் ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம்.

0: विश्वविद्यालयों के छात्र शामिल हैं। दक्षिण अफ्रीका के विदेश मंत्री रोनाल्ड लामोला और ब्राजील के विदेश मंत्री माउरो वियेरा ने पहलगाम आतंकी हमले की कड़ी निंदा की है। न्यूयॉर्क में संयुक्त राष्ट्र महासभा से अलग विदेश मंत्री सुब्रमण्यम जयशंकर के साथ दोनों नेताओं की बैठक में आतंकवाद को कतई बर्दाश्त न करने की प्रतिबद्धता दोहराई गई। उन्होंने संयुक्त राष्ट्र चार्टर, अंतर्राष्ट्रीय कानून और बहुपक्षीय व्यवस्था को मजबूत करने की प्रतिबद्धता भी व्यक्त की। कृषि और प्रसंस्कृत खाद्य उत्पाद निर्यात विकास प्राधिकरण ने कर्नाटक से मालदीव के लिए जीआई टैग वाली गुलबर्गा तुअर दाल की 1 मीट्रिक टन खेप को रवाना किया है। इस पहल का उद्देश्य भारत के जीआई टैग वाले कृषि उत्पादों के लिए अंतर्राष्ट्रीय बाजारों का विस्तार करना है। जापान एशियाई खेलों में आज कमलजीत और सुरुचि सिंह ने 10 मीटर एयर पिस्टल की मिक्स टीम स्पर्धा में स्वर्ण पदक जीता। एथलेटिक्स के 10,000 मीटर पुरुष दौड़ स्पर्धा में गुलवीर सिंह ने रजत पदक अपने नाम किया। पोल वॉल्ट बर्निका एलंगोवन ने कांस्य पदक जीता। वहीं 50 मीटर राइफल 3 पोजीशन टीम स्पर्धा में रुद्रांश पाटिल, ऐश्वर्य प्रताप तोमर और नीरज कुमार की पुरुष टीम ने रजत पदक जीता। मनप्रीत कौर ने महिला शॉटपुट स्पर्धा में कांस्य पदक हासिल किया। मानुष शाह और दिया चिताले ने मिक्स डबल्स टेबल टेनिस स्पर्धा में कांस्य पदक जीता। पुरुष कबड्डी टीम ने थाईलैंड को हराकर फाइनल में जगह बना ली है। भारत 2 स्वर्ण, 9 रजत और 11 कांस्य समेत 22 पदकों के साथ पदक तालिका में 12वें स्थान पर है। सरकार ने कहा है कि दीनदयाल उपाध्याय ग्रामीण कौशल्य योजना के दूसरे चरण के अंतर्गत अक्टूबर से राज्यों और केंद्र शासित प्रदेशों में 70,000 ग्रामीण युवाओं को कौशल प्रशिक्षण दिया जाएगा। केंद्र प्रायोजित इस योजना में ग्रामीण युवाओं को रोजगार कौशल का प्रशिक्षण दिया जाता है। इसके साथ ही ये समाचार बुलेटिन समाप्त हुआ।
1: நேரம் 6:05, ஆகாஷ்வாணி சென்னை வானொலியின் 100.1 MHz FM கோல்டு அலைவரிசை. நிகழ்ச்சி நிரல் கேட்பதற்கு முன்
2: பர்சனல் லோன் ஆஃபர்
3: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
2: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்,
3: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
4: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
3: அப்ப நான் என்ன பண்றது?
4: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
3: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
4: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
5: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
2: பர்சனல் லோன் ஆஃபர்
3: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
2: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்,
3: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
4: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
3: அப்ப நான் என்ன பண்றது?
4: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
3: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
4: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
5: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
1: இனி இந்த அலைவரிசையில் இன்று மற்றும் நாளை ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்கலாம். 6:10 விஸ்லேஷன், 6:30 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 இளைய பாரதம், 6 சஹானா அவர்களின் பாட்டு, தொடர்ந்து எஸ் ஸ்ரீநிகேதனா அவர்களின் பாட்டு, 7:45 திரைப்பட பாடல், 7:50 செய்தி கதம்பம், 8:10 மக்கள் பணி தொடங்கி நாட்டு பணி வரை டெல்லி செய்தி பிரிவு சிறப்பு நிகழ்ச்சி, 9:15 ஸ்பாட்லைட், 9:30 கரண்ட் அஃபேர்ஸ், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:40 திரை கானம், நள்ளிரவுக்கு பின் 12:10 இரவின் மடியில், 1:10 நினைவில் நின்றவை, 2:10 நெஞ்சம் மறப்பதில்லை, 3:10 இனிய ராகம், பண்டிட் உல்லாஸ் கஷல்கர் அவர்களின் பாட்டு, தொடர்ந்து பண்டிட் தின்கர் கைகினி அவர்களின் பாட்டு, 4:10 பொங்குமங்கலம் மயிலை எம் கார்த்திகேயன் அவர்களின் நாகஸ்வர இசை, குடியாத்தம் பி ஸ்ரீனிவாசன் அவர்கள் தவில், 5:10 புலரும் பொழுது, 6:10 தேனிசை, 7:15 திரை இசை, 7:30 ஆர்ட்ஸ் அவேரி டெல்லி அஞ்சல், 8:30 திரைகானம், 9 மணிக்கு அரங்கிசை, ஜே பி கீர்த்தனா அவர்களின் பாட்டு, ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், வி எஸ் ராகவன் அவர்கள் மிருதங்கம். 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரைகானம், 11:30 மல்லேபூதண்டா தெலுங்கு நிகழ்ச்சி ரசகுலிகளு, 12 மணிக்கு திரைகானம், 12:40 மெல்லிசை, 1:10 ஸ்ரீ போதேந்திரால் சரித்திரம். இசைப்பேருரை இயற்றியுள்ளவர் ஈரோடு.

எஸ் பாலாஜி அவர்கள், எம் ஏ சுந்தரேஸ்வரன் அவர்கள் வயலின், பாபநாசமார் குமார் அவர்கள் மிருதங்கம். 2:30 திரைகாணம், 3 கன்னட நிகழ்ச்சி, 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கர் சமாச்சார், 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல், 5:00 அரங்கிசை, கே பி நந்தினி அவர்களின் பாட்டு, வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், கோனேரி ராஜபுரம் பி வரதராஜன் அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிரல், தொடர்ந்து திரை இசை. 6:30 11:10 மார்க்கெட் மந்த்ரா. 7:10 25 பொதுச்சேவை டெல்லி செய்திப்பிரிவு வழங்கும் சிறப்பு தொடர் டெல்லி அஞ்சல். 7:45 திரைப்பட பாடல். 7:30 செய்தி கதம்பம். 8:10 கணவன் காணல் நீரானால் நாடகம், எழுதியவர் மேகலா சித்திரவேல் அவர்கள், நடிப்பு வேட்டவராயன், புஷ்பாஞ்சலி, எல் விஜயா, எஸ் எஸ் சுந்தரராஜன், ஏ பி சுப்பையா, தஞ்சை வெங்கட், ஆர் சரவணகுமார் ஆகியோர். அமைப்பு எம் கே சந்தியாஸ்ரீ. 9:15 ஸ்பாட்லைட், 9:30 தேசிய அறிவியல் ஏடு, 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:40 திரைகானம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

சரி மா பனி சரி காரி சனி பனி சப்பா ரிரி கரி சனி சரி சரி மா பனி சரி காரி சனி பனி சப்பா ரிரி கரி சனி சரி.

நமஸ்காரம். என் பெயர் ஸ்ரீனிகேதனா. திருமுறை மங்கையர்க்கரசி, ராகம் பூபாலம், தாளம் ஆதி, கம்போசர் திருஞான சம்பந்தர் சுவாமிகள்.

0: நேரம் 7:45. ஆகாஷ்வாணி சென்னை வானொலியின் 100.1 MHz FM கோல்ட் அலைவரிசை. திரைப்பட பாடல் ஒன்று கேட்பதற்கு முன்
1: பர்சனல் லோன் ஆஃபர்
2: மறுபடியுமா? இதையும் பிளாக்
1: பண்றேன். துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்
2: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
3: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
2: அப்ப நான் என்ன பண்றது?
3: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
2: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
3: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
4: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
1: பர்சனல் லோன் ஆஃபர்
2: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
1: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்
2: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
3: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
2: அப்ப நான் என்ன பண்றது?
3: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
2: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
3: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
4: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
0: புன்னகை மன்னன் திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியிருக்கும் பாடல்.

0: செய்தி கதம்பம்.
1: இன்றைய செய்தி கதம்பத்தில் திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் நடைபெற்ற இந்திய பாதுகாப்பு உற்பத்தி மாநாடு குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் தகவல்கள், சேலம் மாவட்டத்தில் நவராத்திரி பண்டிகையை முன்னிட்டு நடைபெற்று வரும் கொலு பொம்மைகள் கண்காட்சி குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் பாதுகாப்புத்துறையின் இந்திய பாதுகாப்பு உற்பத்தி மாநாடு நடைபெற்றது. இதுகுறித்து எமது செய்தியாளர் வழங்கும் தகவல்கள்.
2: பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தியில் தற்போது புதிய தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட்டு வேகமாக நவீனமயமாகி வருகிறது. மேலும் மின்னணுவியல் பயன்பாடு அதிகரித்து வருகிறது என ஏவிஎன்எல் தலைவரும் மேலாண்மை இயக்குநருமான திரு சத்யபிரதா முகர்ஜி தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் உள்ள விஜயந்தா மைதானத்தில் பாதுகாப்பு அமைச்சகத்தின் பாதுகாப்பு உற்பத்தி துறையின் கீழ் இயங்கும் ஆர்மிடு வெஹிக்கிள் நிகாம் லிமிடெட் நிறுவனம் இந்திய தொழில் கூட்டமைப்புடன் இணைந்து நடத்தும் இந்திய பாதுகாப்பு உற்பத்தி மாநாடு மற்றும் கண்காட்சியை ஏவிஎன்எல் தலைவரும் மேலாண்மை இயக்குநருமான திரு சத்யபிரதா முகர்ஜி தலைமையேற்று குத்துவிளக்கேற்றி மாநாட்டு மலரை வெளியிட்டு கண்காட்சியினை ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்தார். 2 நாட்கள் நடைபெறும் இந்திய பாதுகாப்பு உற்பத்தி மாநாட்டில் நடந்த கண்காட்சியில் 60 தனியார் நிறுவனங்கள் ஆர்வமுடன் பங்கேற்று பாதுகாப்பு தளவாடங்களுக்கு தேவையான உதிரி பாகங்களை காட்சிப்படுத்தியிருந்தன. தற்சார்பு இந்தியா, வலிமையான இந்தியா, பாதுகாப்பான எதிர்காலம், புதுமை மற்றும் வலிமையான நாளைய இந்தியா ஆகிய அடிப்படை கொள்கைகளை மையமாக கொண்டு இந்த மாநாடு நடைபெறுகிறது. இதில் நாட்டின் முன்னணி பாதுகாப்பு உற்பத்தி நிறுவனங்கள், பாதுகாப்புத்துறை, பொதுத்துறை நிறுவனங்களின் முன்னோடிகள் மற்றும் கொள்கை வகுப்பாளர்கள் உள்ளிட்ட 200 மேற்பட்டோர் பங்கேற்றனர். அவர்கள் தொழில்துறையின் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு தேவையான திட்டங்களை தெரிவித்தனர். மேலும் மாநாட்டில் பாதுகாப்புத்துறை சார்ந்த கலந்துரையாடல்கள், நிலையான உற்பத்தி மற்றும் பாதுகாப்பு, பொருளாதார பாதுகாப்பு குறித்து விவாதிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் ஒரு அங்கமாக பாதுகாப்பு துறையில் உள்நாட்டு உற்பத்தியாளர்களை ஊக்குவிக்கும் வகையில் தனியார் நிறுவனங்களின் உதிரி பாகங்கள் கண்காட்சியும் நடைபெற்றது. இதில் பாதுகாப்பு வாகனங்களுக்கான டயர்கள், புல்லட் ப்ரூப் ஜாக்கெட், பீரங்கிக்கு தேவையான டிராக் பேட், ரோட் வீல், ட்ரக் அசம்பிளி, 20 கிலோ எடையுடன் பறக்கும் ராட்சத ட்ரோன்கள், கவச உடைகள், ஸ்பிண்டில் பேரிங், அதிநவீன முகக்கவசங்கள், கேபிள்கள், சென்சார் கருவிகள், ரப்பர் உதிரி பாகங்கள், என்ஜின் உதிரி பாகங்கள் என 60 தனியார் நிறுவனங்கள் பங்கேற்று பாதுகாப்பு தளவாடங்களுக்கான உதிரி பாகங்களை காட்சிப்படுத்தியிருந்தன. பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய ஏவிஎன்எல் தலைவரும் மேலாண்மை இயக்குநருமான திரு சத்யபிரதா முகர்ஜி கூறுகையில், இந்தியாவில் பாதுகாப்பு தளவாடங்கள், கவச வாகனங்கள் உற்பத்தியில் புதுமை, உள்நாட்டு மயமாக்கல், உலகளாவிய போட்டித்தன்மை என்ற கருப்பொருளை மையமாக கொண்டு இந்த 2 நாள் மாநாடு நடைபெறுவதாகவும், வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை நோக்கி நாம் முன்னேறிக் கொண்டிருக்கின்றோம், பாதுகாப்பு வாகன உற்பத்தியில் தற்சார்பு இந்தியா என்ற நிலையை அடைந்து உலக நாடுகளுக்கு உற்பத்தி பொருட்களை ஏற்றுமதி செய்யும் அளவிற்கு சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் முனைவோர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள் ஒருங்கிணைந்து வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம் என்றும், பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தியில் தற்போது புதிய தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட்டு வேகமாக நவீனமயமாகி வருகிறது, மேலும் மின்னணுவியல் அதிகரித்து வருகிறது, எனவே முற்றிலும் இயந்திர மின்னணுவியல் இருந்து இந்த மாற்றம் உருவாகி கொண்டிருக்கின்றது. மேலும் தன்னிறைவு இந்தியா, பாதுகாப்பான எதிர்காலம் மற்றும் கண்டுபிடிப்புகள் மூலம் பாதுகாப்புத்துறையை வலுப்படுத்துதல் ஆகியவற்றை முக்கிய நோக்கமாக கொண்டு இந்த மாநாடு நடத்தப்படுகிறது. இந்தியாவின் பாதுகாப்பு உற்பத்தியில் சுயசார்பை ஊக்குவிப்பதும் தொழில்நுட்ப ஆதிக்கத்தை ஏற்படுத்துவதும் இதன் முதன்மை இலக்காகும் என்று அவர் தெரிவித்தார்.
1: சேலம் மாவட்டத்தில் நவராத்திரி பண்டிகையை முன்னிட்டு கொலு பொம்மைகள் கண்காட்சி நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு.
3: நவராத்திரி பண்டிகையின் தேவையை முன்னிட்டு கொலு பொம்மைகள் விற்பனை தீவிரமடைந்துள்ளது. பொதுமக்களின் தேவையை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு கைவினை தொழில்கள் வளர்ச்சிக் கழகம் சார்பில் பூம்புகார் விற்பனை நிலையத்தில் நவராத்திரி கொலு பொம்மை கண்காட்சி நடைபெற்று வருகிறது. 1 மாத காலம் நடைபெறவுள்ள இந்த கண்காட்சியை சேலம் மாவட்ட வருவாய் அலுவலர் ரவிக்குமார் தொடங்கி வைத்தார். இந்த கண்காட்சியில் 18 சித்த

0: தேவர்கள் செட், கிரிவலம் செட், சோளிங்கர் செட், திருநாவுக்கரசர் செட், பஞ்சஸ்தலம் செட், மகாபாரதம் செட், அப்துல் கலாம், திருவள்ளுவர், விவேகானந்தர் போன்ற பல வகையான புதுமையான கொலுபொம்மைகள் கண்காட்சி மற்றும் விற்பனை நடைபெற்று வருகிறது. இதை தவிர ராமர் செட், குபேரன் செட், ராமர் ஜனனம், ராமர் வில்வித்தை, அயோத்தி ராமர், பூரி ஜெகநாதர் தேர், சிறிய பெரிய கோவில் கோபுரங்கள், நவதுர்கைகள் செட், ராதை அலங்காரம், பழனி காவடி, ராவணன் தர்பார், அலங்காரம் செய்யப்பட்ட மரப்பாச்சி பொம்மைகள், கும்பகோணம் செட், ஆழ்வார் செட், பழக்கடை செட், காய்கறி கடை செட் உள்ளிட்ட 1000க்கும் மேற்பட்ட வகையான கொலு பொம்மைகள் இக்கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளன. இந்த கண்காட்சியில் குறைந்தபட்சமாக ரூபாய் 15 முதல் அதிகபட்சமாக 32,500 ரூபாய் வரை கொலு பொம்மைகள் இடம்பெற்றுள்ளன. நவராத்திரியை முன்னிட்டு பூம்புகார் விற்பனை நிலையத்தில் உள்ள அனைத்து பொருட்களுக்கும் 10% சிறப்பு தள்ளுபடி வழங்கப்படுவதாக கூறுகிறார் பூம்புகார் விற்பனை நிலையத்தின் மேலாளர் நரேந்திர போஸ்.
1: இதுல செட் பொம்மைகள் மட்டுமே கிட்டத்தட்ட 150 செட் பொம்மைகள் நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். அதுக்கு மேலுமே இருக்குது. அதே போல செட் பொம்மைகள் இல்லாம அந்த தனி பொம்மைகள், அதே மாதிரி செட் பொம்மைகள் எல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 2,000 பொம்மைகளுக்கு மேல நம்ம வந்து இந்த வருஷம் வர வச்சிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 13-14 டிஸ்ட்ரிக்ட் மேல கைவினை கலைஞர்கள் வந்து பொருள்கள் வந்து நம்ம விற்பனைக்காக கொடுத்திருக்காங்க. அதே போல அதர் ஸ்டேட்ல இருந்து கல்கட்டா டாய்ஸ் சொல்லக்கூடிய கல்கட்டா பொம்மைகள் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்ட் டாய்ஸா இருக்கும், தத்ரூபமா வந்து இருக்கும்.
2: பீகார் மாநில அரசு சுற்றுலாத்துறையில் மேற்கொண்டு வரும் பல்வேறு முன்னெடுப்புகள் மற்றும் ராஜ்கீர் வனவிலங்கு சரணாலயம் குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் தகவல்கள்.
3: பீகார் மாநில அரசு சுற்றுலாத்துறையில் பல்வேறு புதிய முன்னெடுப்புகளை மேற்கொண்டு வருகிறது. நாளந்தா மாவட்டத்தில் ராஜ்கீர் வனவிலங்கு இயற்கை சுற்றுலா பயணங்கள் இயற்கை மற்றும் வனவிலங்கு ஆர்வலர்களுக்கு ஒரு சிறந்த செழிப்பான அனுபவத்தை வழங்குகின்றன. வைபவகிரி மற்றும் சோன்கிரி மலைகளுக்கு இடையே சுமார் 500 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள ராஜ்கீர் பீகாரின் மிக முக்கிய சுற்றுலா தலமாகும். பீகார் மாநில வனத்துறை அங்கு வரும் சுற்றுலா பயணிகள் விலங்குகளை பார்ப்பதற்கு பாதுகாப்பான நவீன பேருந்துகள் மூலம் காடுகளுக்குள் அழைத்துச் சென்று விலங்குகளை அவற்றின் இயற்கையான சூழலில் மிக மிக அருகில் பார்க்கும் வசதியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சஃபாரி மொத்தம் 5 முக்கிய பகுதிகளை கொண்டது. ராஜ்கீர் பகுதியில் உள்ள வனவிலங்கு பாதுகாப்பு மண்டலத்தில் 14 சிங்கங்கள் பராமரிக்கப்படுகின்றன. சிங்க சஃபாரியில் கம்பீரமான ஆசிய சிங்கங்களை நாம் காணலாம். மேலும் புலி சஃபாரியும் இடம்பெற்றுள்ளது. ராயல் பெங்கால் புலிகளை மிக மிக அருகிலிருந்து பார்க்கும் வாய்ப்பையும் வனத்துறை ஏற்படுத்தி தருகிறது. மேலும் இந்திய சிறுத்தைகள் வாழும் பகுதியான சிறுத்தை சஃபாரி பகுதியிலும் இந்திய சிறுத்தைகளை நாம் காண முடிகிறது. அதேபோல கரடிகளின் நடமாட்டத்தையும் நாம் காணலாம். தாவர உண்ணி சஃபாரியில் மான் வகைகள், காட்டுப்பன்றிகள் இங்கே உள்ளன. இதுபோன்ற வனவிலங்கு பயணங்களை பார்த்து முடித்துவிட்டு அதன் அருகில் உள்ள கண்ணாடி பாலம் மற்றும் தொங்கு பாலம் ஆகியவற்றையும் சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் ரசித்து வருகின்றனர். கண்ணாடி பாலத்தில் நடப்பது ஒரு பயம் கலந்த புதிய சுற்றுலா அனுபவத்தை தருவதாக பலரும் கூறுகின்றனர். கண்ணாடி பாலத்திற்கு அருகே 1.5 கிலோமீட்டர் தொலைவில் நாம் பார்ப்பது தொங்கு பாலம். ராஜ்கீர் மலை குன்றுகளுக்கு நடுவே 100 அடி உயரத்திலிருந்து மலையின் இயற்கை அழகை கண்டு ரசிக்கலாம். அதுவும் லேசான மழைச்சாரல் இருக்கும் போது கண்ணாடி மற்றும் தொங்கு பாலங்களிலிருந்து இயற்கையோடு ஒருங்கிணைந்து அதன் அழகை ஏராளமானோர் கண்டு ரசித்து வருகின்றனர்.
2: மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். தொழில்நுட்பம், இணையதள பயன்பாடு, எரிசக்தி, கடல்சார் பாதுகாப்பு, பருவநிலை மாற்றம் மற்றும் விநியோக சங்கிலி உள்ளிட்டவற்றில் உருவாகி வரும் உலகளாவிய சவால்களை கூட்டாக எதிர்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் நியூயார்க்கில் ஈராக் துணை பிரதமரும் வெளியுறவுத்துறை அமைச்சருமான திரு ஃபாட் ஹுசைனை சந்தித்து பேசினார். மேற்காசிய நிலவரங்கள் குறித்தும் இரு நாடுகளுக்கும் இடையேயான பொருளாதார மற்றும் எரிசக்தி ஒத்துழைப்பு தொடர்பாகவும் அவருடன் விவாதித்ததாக டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். நாட்டின் சுயசார்பு நோக்கிய பயணத்திற்கு உற்பத்திக்கான இந்தியா திட்டம் உத்வேகம் அளித்துள்ளதாக மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வை காரணமாக இந்தியா உற்பத்தி துறையில் புதிய அத்தியாயத்தை படைத்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். உற்பத்திக்கான இந்தியா திட்டத்தின் மூலம் முதலீடு, புதுமை கண்டுபிடிப்பு, உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி துறை வலுவடைந்துள்ளதாக திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி நியூயார்க்கில் அமெரிக்க பொருளாதார விவகாரங்கள் துறை துணை அமைச்சர் திரு ஜேக்கப் ஹெல்பர்கை சந்தித்து பேசியதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. வளர்ந்து வரும் தொழில்நுட்பம், ஃபாக்ஸிலிகா ஒப்பந்தம், செமிகண்டக்டர் மற்றும் முக்கிய கனிம வளங்கள் தொடர்பாக இருதரப்பு ஒத்துழைப்புகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து இருவரும் விவாதித்ததாக வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது.

0: You were listening to a repeat broadcast of today's Market Mantra program, originally aired at 6:30 p.m.
1: நேரம் 11:36. ஆகாஷ்வாணி, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் 100.1 FM கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகள். தொடர்வது திரைகானம். முதல் பாடல் வெண்ணிராடை படத்திற்காக என்னென்ன வார்த்தைகளோ. பி. சுசீலா குரலில்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் திரைக்காலத்தின் நிறைவாக டி எம் சவுந்தரராஜன் பாடியுள்ள பாடல் படம் கௌரவம்.
1: கண்ணா

முருகனின் இருவடி தருகிற அருள் இது. மேடை ஏறியதும் பாடல் ஓடி வரும் ராகம் பாவம் கேளு என் முருகன் இருவடி தருகிற அருள் இது மேடை.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க பகுதிநேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 20 முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருக்க வேண்டும். கல்வி தகுதி
0: அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: மேலும் விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருக்க வேண்டும்.
0: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com instagram.com ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். நிறைவு செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் சமர்ப்பிக்க கடைசி நாள்
1: அக்டோபர் 5
0: காலை 11 மணியிலிருந்து மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்கலாம். முகவரி: நிகழ்ச்சி பிரிவு தலைவர், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, காமராசர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004. இது பகுதிநேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.

0: session titled Ruptures and Ramparts, Building Bridges for a Changing World on the sidelines of the 81st UN General Assembly in New York. In Asian Games, India's overall medal tally has reached 23 with 2 gold, 9 silver and 12 bronze in Japan. Indian duo Kamaljeet and Suruchi Singh won gold in the mixed team 10-meter air pistol event in Nagoya, Japan yesterday. The pair shot 484.6 in the final to finish 6.6 points ahead of South Korea's Soo Hyung Hong and Gaon Shu, who took silver with 478. Indian long-distance runner Gulveer Singh won the silver medal in the men's 10,000-meter race at the Asian Games. Indian athlete Baranika Ilangovan won the bronze medal in the women's pole vault at the Asian Games. Another Indian athlete Manpreet Kaur won the bronze medal in the women's shot put. In table tennis, Indian mixed doubles Swaradeya Chitale and Manush Shah settled for a bronze medal after losing to world champions and Chinese combination Wang Shukin and Sun Ying Sha 0-3. President Draupadi Murmu, Vice President C.P. Radhakrishnan and Prime Minister Narendra Modi have congratulated all the medal winners. And that is the end of this news bulletin.
1: நேரம் 1:10. ஆகாஷ்வாணி, நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் சென்னை வானொலியின் 100.1 எஃப்எம் கோல்டில் அடுத்து இடம்பெறுவது நினைவில் என்றவை நிகழ்ச்சி. இதில் சுமதி என் சுந்தரே, ரிக்ஷாக்காரன், அவளுக்கென்று ஒரு மனம் ஆகிய படங்களிலிருந்து பாடல்களை கேட்டு ரசிப்போம். முதலில் சுமதி என் சுந்தரி படத்திலிருந்து பாடல்கள்.

மழை தரும் முதில் என குழல், நல்ல இசை தரும் குழல் என குரல், உயிர்ச்சினை என உணவிடும் உடல், இணைத்தே அணைத்தே மலர் போல் பறித்தேன்.

நினைவில் நின்றவை நிகழ்ச்சிகள் இதுவரை சுமதி என் சுந்தரி, ரிக்ஷாக்காரன், அவளுக்கென்று ஒரு மனமாகிய படங்களிலிருந்து பாடல்களை கேட்டு ரசித்தோம்.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க பகுதிநேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 20 முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருக்க வேண்டும். கல்வி தகுதி
0: அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: மேலும் விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருக்க வேண்டும்.
0: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com instagram.com ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். நிறைவு செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் சமர்ப்பிக்க கடைசி நாள்
1: அக்டோபர் 5
0: காலை 11 மணியிலிருந்து மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்கலாம். முகவரி: நிகழ்ச்சி பிரிவு தலைவர், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, காமராசர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004. இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேயர்களே, 100.1 சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டு நிலையத்தில் நேர்மைப்பொழுது நள்ளிரவுக்கு பின் 2:11 நேயர்கள் இனி கேட்கலாம் நெஞ்சம் மறப்பதில்லை. இன்றைய நிகழ்ச்சியில் பன்னீர் புஷ்பங்கள், ரயில் பயணங்களில் பனித்திரை ஆகிய திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் ஒலிவுலா வர கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியை அலங்கரிக்க முதலில் பன்னீர் புஷ்பங்கள் படத்திலிருந்து பாடல்கள்

நேரம் நள்ளிரவுக்கு பின் 2:30 100.1 எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் நெஞ்சம் மறப்பதிலே கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியை மெருகூட்ட தொடர்ந்து ரயில் பயணங்களில் திரைப்படங்களிலிருந்து பாடங்கள் கேட்கலாம். முதல் பாடல் ஜெயச்சந்திரன் குழுவினரோடு பாடியுள்ள பாடல்.

நேயர்கள் இதுவரை கேட்ட ரசித்த இந்த நிகழ்ச்சி 100.1 எஃப்எம் கோல்டு வழங்கிய நெஞ்சம் மறப்பதில்லை. இன்றைய நிகழ்ச்சியில் பன்னீர் புஷ்பங்கள், ரயில் பயணங்களில், அதனைத் தொடர்ந்து பனித்திரை ஆகிய திரைப்படங்களிலிருந்து பாடல்களை கேட்டு ரசித்தீர்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: ஆம் நேயர்களே, 100.1 சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டு நிலையத்தில் 4:10:40. நேயர்கள், இனி கேட்கலாம் பொங்கும் மங்களம். இன்றைய நிகழ்ச்சியில் மயிலை எம் கார்த்திகேயன் அவர்களின் நாகஸ்வர இசை இடம்பெறும். குடியாத்தம் பி. ஸ்ரீனிவாசன் அவர்கள் தவில். நிகழ்ச்சிக்கு

பொங்குமங்கலம் நிகழ்ச்சியில் மயிலை எம் கார்த்திகேயன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். குடியாத்தம் பி ஸ்ரீனிவாசன் அவர்கள் தவில். நிகழ்ச்சியில் தொடர்ந்து காவாவா பாபநாசம் சிவன் பாடல், வராளி ராகம் ஆதி தாளம்.

பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் இதுவரை மயிலையம் கார்த்திகேயன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். குடியாத்தம் பி. ஸ்ரீனிவாசன் அவர்கள் தவில்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 மெகாஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: அம்நேர்களே, 100.1 சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டு நிலையத்தில் நேரம் இப்பொழுது 5:11. நேயர்கள், இனி கேட்கலாம் புலரும் பொழுது. நிகழ்ச்சி அலங்கரிக்க முதலில் திருமலை தெய்வம் திரைப்படத்திற்காக கே.பி. சுந்தராம்பாள் பாடியுள்ள பாடல்.

அடுத்து டி எம் சௌந்தரராஜன், டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் இணைந்து பாடியுள்ள திருமால் பெருமாள் படப்பாடல்.

0: பிரியர் கொஞ்சும் ரமணா ரமணா ரமணா.
1: சிவகவி படத்திற்காக எம் கே தியாகராஜ பாகவதர்.